good morning, good morning, good morning, good morning, good morning, good morning, good morning, good morning. ஐயோ காய்க்கு நல்லா இப்படி தோசை 97.7 மக்னி சான்ஸ் எஃப்எம் போத்தோங் பின்னமுங்க சிபு வெல்கம் நவசாப் டினேஷ் அது என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் அங்கியாமோக் சாகா புந்தாகோன் தினேஷ் 106.9